0: casa.
1: அதிக
2: சங்கேஷன்
0: சசர மக பின்புறன ஒப சித்த நிவன புதுபன தாயகத்துய சதஹா விமசன்ன பிந்துவை ஹத்சிய ஹத்தை ஹத்தை தேசிய ஹத்தை துணை ஹாரசிய பனஸ் ஹத்தர.

பாட்டெல்லாம் நல்லா தான் இருக்கு. FM 93.5 FM 93.7 La Khanda Radio ITN Satyaga La Khanda.

ராட்டத்தை வாக கியன ரேடியோ ஒசங்க வேதிகாவே ரேடியோ கரணைய லக்காடு.

0: பாட்டெல்லாம் நல்லா தான் இருக்கு.
1: விழாவு பசுறு துணாயி வினாடி தியாயி
2: விழாவு உபவித்த கிண்ட ஆவே டெங்கு ரோகிய வெலதீமென் சிதுவன மரண 100%ක්ම வளக்குவா கத ஹகிய. ஏ சந்தஹா அவசியம் வன்னே கல்தபா ரோகே ஹந்துனா கெனீம சஹா வித்திமத் வைத்திய பிரதிகாரு லபா கெனீமாய் ஸ்வயம் பிரதிகார பிலிபந்தவ நோவ வைத்திய பிரதிகார பிலிபந்தவ விஸ்வாசிய தவண்ட டெங்கு ரோகேய வலந்தீமட பிர ரோகேய வலக்வா கெனீம வின்வின் கிரயாத்மக வண்ட ஒப தன்னா துரதுரு ஒபே பவுலே சாமாஜிகயன் ஞாதீன் அசல் வசியன் சமகத் பவசந்த டெங்கு மர்தனைய அப்ப செமகே வகக்கீமகே டெங்கு மாராந்திகாய் சபும இக்விமு டெங்கு பரதமு
3: மகே பேரல் பிம்பதீமு.
4: ஹரி ஹரி இனிக உப்பகால் பணையாக்கி அல்லைத்தார்னுகோ தவசக்கு மாங்கு ஆவ நெத்துவ பெனக்கெனைக்கு மேரிக்கரலா டிவோர்ஸ் வேலா ஆயோ யாலங்கட்டாவ ஓமா பாரு கண்ணாத
5: ஏகனை தன்னது என்ன ஓமா பாரு கண்ண
6: அத்தியக்ஷனையா இந்திக்க தர்ம திலக்கா
7: சர ஹிட்டிய உம்பாய் சர ஹிட்டிய மாமாய் லேண்டி தேகாய் தாமதியன் உபட இத்தனை தேக்க தேயா கடுவி கேல
8: டும
7: கேந்தது திப்பலங்கக்கு வர கலிங் இஸ்தர வைப் எக்கம தியன்னு திப்பா
6: ராத்திரி 7:30 ITN பலன்னா

0: பாட்டெல்லாம் நல்லா தான் இருக்கு.
1: லக்கான சித்த நிமன புதுபான சித்த நிமன புதுபான
2: சத்தியாந்தையே ராத்திரி சுமதுர தர்ம தேசனைய சினசுராதா ராத்திரி நவேட
3: கமகன பன பதன் மோகய துரலன்
2: சசர மக பின்புறன ஒப சித்த நிவன புதுபன தாயகத்துவ சதா விமசன்ன பிந்துவை ஹத்சிய ஹத்தை ஹத்தை தேசிய ஹத்தை துணை ஹாரசிய பனஸ் ஹத்தர
4: ஒபே கோட்டிபத்தி சிகினைய அது செவேவேத ராத்ரி தாயட லக்காண்ட அகன்ன ஜாதிக லொத்ரை மண்டலே சீனும டிகட் பத்துட ஜாக்ராஹி பிரதிபால அது ராத்ரியேம் ஒபட கியன எக்கம ரேடியோவ லக்காண்ட
5: FM 93.5 FM 93.7 லக்காண்ட ரேடியோ ITN
4: சத்தியாக லக்காண்ட

அந்த ஜாதகத்தையும் தரு பரப்புறாங்க. நெங்கொண்டு புத்துங்க தான் தரே பிட்டையதுல மலன மனுஷர் பேன விதிய கல்ப காலைய பரப்புற துண்ணுதன் எதத் சித்தத்துல மாசைக்கிட்ட வர கிளபனுவே சொச்சமாக பெவின் பின்ன வேல ஹிட்டியாட்டு நகரே அசல தூபுதுன் கண்ணி சொச்சாம் படியாக் தவமினிய கூட கண்ணு தின்னு ஏ படியட்டு புழுவங்கமாக் நே இக தமா ஏத்து இதோட பண்டாரே லீனோ மே கீதை ஏதுலே கண்ணு கத் கமன் பத் பத கௌருவத் எட்டை பிய வெத துர ஜனல் வசா தனியவம் புதிதி போதுகின் சமாரேலாவட அப்பே தாத்தல மெஹமதம கமட்டம கண்ண தீப மினிசு அப்பிட மே முனார் கேல இதிங் கல்பனா கர கர துரவல் வாகின தனியவ கனவ வென்ன புழுவாம் இதட்ட கௌரு ஹரி ஆவுத்தேம கேம கண விலாவ கோஹமத பிட்டமன் கரன்ன கேல கல்பனா கர கர இன்ன பரம்பராவ கொளம இன்னி அத்த ஏ ஆர்த்திக அஹேனி ஏதுலே ஓன் ஹிர வேலா தீன நிசா இதிங் ஏ அம்மலாய் ஏ தாத்தலாய் மே தருவை கேன மேசா வட்டின மே தராதியகட தால தேபெத்தமா இன்ன அப்பிட உகன்னல தீன கீத கலாவ ஏதுலே சுனில் எதிரிசிங்க பண்டார ஹலியகுட ரோஹண வீரசிங்க சங்கீத ஏதுலே கமே தாத்தாய் கொழம்பு பின்ன பெஹபு புத்துய கேன ஹரி லசனட்டு சமதுலித கரணும் ஏக மே சமாஜே ஏதுலேம தக்கின சாஸ்கிருதிக விப்ளவயாக்.

உரகா பலங்க பரங்க காரி வதேக்கு வெந்தனிய சமக கமுக ராட்டட்ட லோவட்ட அஹிந்து கயான் பிந்துவை 706